0: நித்ய வீரத்வம்,
1: போச்சம்பள்ளி சேனேத நைபுண்ணியம்,
0: நிர்மல் கல்லா அந்தம்,
1: சக்கினால ருச்சுலு,
0: சர்வபிண்டி சாம்பிரதாயம்,
1: பல்லி ஜானபத சம்ஸ்கிருதி நுஞ்சி
0: ஹைதராபாத் அர்பன் கல்ச்சர் வரகு
1: பிரதி கதனு
0: பிரதி காதனு
1: ஒடிசி பட்டி
0: அச்சமைன தெலங்கானா பாஷ பரிமளாலதோ மீக்கு
1: அந்திஸ்துந்தி தெலங்கானம். பிரதி ரோஜு ராத்திரி 8 గంటలకు FM Rainbow.